0: Listen to your favorite tracks on Kochi FM Rainbow 107.5. Stay tuned.
1: ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றான்.